0: You are listening to Ashray FM 90 Nadinuppam நாட்டார்கோப்பம்.
1: மக்கள் நல்லவரும் வெள்ளியவருமாக 48 வருஷத்தைய பாரம்பரியமுள்ள கொல்லம் ஜில்லையிலே ஆதித்ய CBSE ஸ்கூலாய அஞ்சல் சபரிகிரி இங்கிலீஷ் ஸ்கூலில் டே கேர் முதல் பிளஸ் டூ வரையுள்ள குட்டிகளுக்கு அட்மிஷன் ஆரம்பிச்சிருக்கிறது. போர்டிங் சௌகரியம் லபியமான. கான்டாக்ட் 9746655440.
2: നിങ്ങളുടെ ബിസിനസ് ഇനി നാടറിയട്ടെ. ആശ്രയ എഫ് എം 90 പരസ്യങ്ങൾ നൽകുവാനായി നിങ്ങൾക്കും വിളിക്കാം 9072585908 എന്ന നമ്പറിലേക്ക്.
3: ഇവിടെ ഇഷ്ടം പോലെ പാട്ട്.